0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ ஓர் ரேடியோ ஓர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்யோ ஓர் ரேடியோ இடியுன்யோ ஓர் ரேடியோ
2: Ladies and gentlemen, it's traditional, man. Neo Kello.